சபை ட்ரெல் கரோ மைண்ட் ட்ரெல் கர்மேந்திரியோ கி ட்ரெல் நை மனக்கி ட்ரெல் கரோ ரெடி ட்ரெல் கர்னே கே லியே ரெடி ஏ காந்தே லவ் सबसे श्रेष्ठ ते श्रेष्ठ चित्र होता है ताज तख्त call.